0: கால்பந்தும் கலக்கன் ஆஃபருமாய் பிட்டாபள்ளி ஏஜென்சிஸ்
1: எல்லா எல்இடி டிவி பர்ச்சேசினப்பும் 6000 ரூபாய் விலை வருதா சவுண்ட் பார் வரும் 999 ரூபாய்க்கு. பழைய டிவியில் நின்று பிக் ஸ்கிரீனிலேக்கு அப்கிரேட் செய்யும்போ 12000 ரூபாய் வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ். எல்லா எல்இடி டிவி பினான்ஸ் பர்ச்சேசினப்பும் உறப்பாய சம்மானங்கள்
0: பிட்டாபள்ளி ஏஜென்சிஸ்.
2: ചൊവ്വ വ്യാഴം ശനി രാവിലെ 8:23
3: ഡോക്ടർ പ്രിൻസ് ഈപ്പൻസ് ആക്സസ് കണ്ണാശുപത്രി ശങ്കരയ റോഡ് തൃശൂർ. ഇന്നത്തെ ചോദ്യവും ഉത്തരവും ഐ കെയർ യു കെൻ ട്രസ്റ്റ്.
4: ഷിഫ ഫെർട്ടിലിറ്റി സെന്റർ വിപണി ദിവസവും കാലത്ത് 6:35 സമർപ്പിക്കുന്നത് ഒരു കുഞ്ഞെന്ന സ്വപ്നം പൂവണിയെട്ടിയ ഷിഫ ഫെർട്ടിലിറ്റി സെന്ററിനൊപ്പം ഷിഫ ഫെർട്ടിലിറ്റി സെന്റർ കിംസൽ ഷിഫ ഹോസ്പിറ്റൽ പെരിന്തൽമണ്ണ.

0: ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹை சாலரி ஒரு மொட்டை கிளிக்கலோ அடி போடு
1: குடுங்கி
2: அஜ்ஞாத லிங்குகளில் கிளிக் செய்யறது. RBI പറയുന്നു
3: അറിവ് നേടു ജാഗ്രത പുലർത്തൂ.

0: அரைக்கிலும் பொடிக்கலும் ஈஸியாகுதா த்ரீ ஜா மிக்சிகள் இப்போ வெறும் 1990 ரூபாய் முதல் கண்ணங்கண்டியில்.
1: ISI மார்க்கோடு கூடிய கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 2490 ரூபாய் முதல் கண்ணங்கண்டியில்.